0: موديها كم ميجا هرتز تبقى هي FM.
1: குளிவர் குளுந்தெரினா ஏ குளுந்தெரிங்க வாஹகதா
2: இங்கே வாணி காமைக்கா தெங்கன புரகுங்க ராது கரவியா வர நகள குரானா
3: போச்சு ஜெஹம் புனாயரோ தேமவரோ உஃபாவே இட் மோட்டிவேட்ஸ் மீ
1: ஐலைன் குளுந்தெரினா மெது குரா உம்மீது தா
4: கேங்கண்ட கவிஸ்க முபார ஐனி மிஹார குளவிதா தெங்க ஏகதரக இன்டர்நேஷனல்
2: வர ஃபோக்கஸ் ரே கேம்ஸ் குளேஷே குளங்க எவ்வன ஹோத
1: ಪಾತು ಗೇಮ್ ತಕಾಯಕು ಗೆನಿಸ್ತೀನಿ
5: ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಬೀಟ್
1: ಹೋಮ ದುಹುಗೆ ಮೆಂದುರುಫಹು ದೇ ಚೆಹಾರು ರಿಪೀಟ್ ಅಂಗಾರ ದುಹುಗೆರೆ ದಿಹೆ ಚೆಹಾರು ಅದಿ ಬುಧ ದುಹುಗೆ ಮೆಂದಮು ಪಾರ್ ಚೆಹಾರು
6: ಮೀ ಇಸ್ಮಾಯಿಲ್ ಅಫಾನ್ ರಂಕುದ ನೂಕುದ ಅಳಿಕುದ ಹುದುಕುದ ಫೆನೆಯೇ ದಿವೆಹಿಯುಟುಂ ಅಡುವಹಮಂತಿದಾನಿ ನೋದಿಯ ಎಕೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆಹಿ FM ದೊಂವೆಲಿ

ஹுர்மத் தெரிவிக்கும்பா காபத்துல்லாஹி கிஃப்ளாய் ஹுர்மத் தெரிவி மசர்தக்காய் ஹரம் ஃபுளங் ஹதியா குர்மிக குத்தும் கதிலா தகிச்சாய் ஹரம் ஃபுளட்டகா ஃபாஹகோ கிலஃபதி அழுவா ஃபாவா தகிதி அல்லாஹு லவ்வா ஃபாவானி மீ சகுங்கே திருளும் அமாங்கும் காயும் குரா தகிதி கம்கே எயி ஹமகஸ்வரும் உடுதகுகா வாஹா கமகாய் பிமுகா வாஹா கமே அவ்வாஹு தினவுடுகும் வா கமாய் ஹம கஷ்வரும் அவ்வாஹி கொம்மெ கமெம் முள தினவுடுகும் வா ரஸ்கலாயங்கம் தியபாமீஹும் தினகத்மற்றகை.

ரிசாலத் இவ்வெவும் மெனுவி ரசூலாக மச்ச கண்ணுவே அதித்யபேமீஹும் ஃபாள குரா கந்தகாய் வங்ஹனா குரா கந்த அவ்வாஹு தினவடிகம் வெத்தே.

ரிசாலத் இவ்வெவும் மெனுவி ரசூலாக மச்ச கண்வே அதித்யபேமீஹும் ஃபாளகுரா கந்தகாய் வங்கனா குரா கந்த அவ்வாஹு தினவடிகம் வெத்தே.

0: திவேஹி எஃப்எம் நூதி ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுஸ்
1: கெஸ்ட் ஆர்ஜே